ஓம் ஸ்ரீ குருப்போ நம. ஸ்ரீ மகாகணாதிபதே நம. ஸ்ரீ மகாசரஸ்வத்தியை நம. சாதன வைராக்கியம், ஏகாகிரதனு எலா சாதிஞ்சாலி அனி அர்ஜுனுடு கிருஷ்ணுனு அடிகாடு. சாதனா வைராக்கியால துவாரா சாதிஞ்சவச்சுனனு கிருஷ்ணுடு செப்தாடு. இது பகவத்கீதலோ உந்தி. சாதனா அண்டே நிரந்தர அபியாசம், மனசு பரிபர விதால போது செஞ்சலங்கா ஏமறுபாட்டுகா உண்டே பணுலு எப்படிக்கி சானுகூலம் காவு, எப்படிக்கி சக்கபடவு. கனுக மனசுனு முந்து அதுப்புலோ உஞ்சுக்கோவாலி. காலி வீஸ்துந்தி, நிப்பு காலுத்துந்தி, நீரு பிரவஹிஸ்துந்தி, ஆகாசம் வர்ஷிஸ்துந்தி. இலா பிரகிருத்திலோ ஒக்கோதானிக்கு ஒக்கோ லக்ஷணம் உண்டுந்தி. மனசு லக்ஷணம் ஏமிட்டே அன்னிட்லோனு தலதூர்ச்சடம், அன்னி காவாலனுக்கோவடம், ஒகே சமயம்லோ அநேக பணுலு செய்யாலனுக்கோவடம், அநேக விஷயால குறிஞ்சி ஆலோசிச்சடம், ஊகல்லோ பதகடம் அனைவி மனசு லட்சணாலு. அசலே கோதி, தானிக்கு தோடு கல்லு தாகிந்தன்னட்லு அசலே செஞ்சலம், தானிக்கு தோடு சுட்டூரா உன்ன ஆகர்ஷணலு வியாமோகாலு

0: பப்பலா
1: சைபால்
0: முன்னாடி போல காமரா
1: சைபால்
0: வராத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சிராலுகா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சைபால்